0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 382வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சாய் அன்பர் திரு ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் இரண்டாம் பாகம். கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம் ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களே, உங்களை தொடர்ந்து இரண்டாவது வாரமாக இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சியிலே சென்ற வாரம் பகவானிடத்தில் நீங்கள் எப்படி வந்தீர்கள், அதாவது பாம்பே தர்மக்ஷேத்ராவில் பகவானை பார்த்த அந்த அனுபவத்தை எடுத்து சொன்னீர்கள். உங்களுக்கு வந்த சில கனவுகளை பற்றியும் நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். நீங்கள் அயல்நாடு பஹ்ரின் அங்கு வேலை பார்த்த அனுபவத்தையும் நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீர்கள். மேற்கொண்டு சொல்லுங்கள்.
1: சாய்ராம், பஹ்ரீன்ல அதுக்கப்புறம் வந்து சமிதி ஆரம்பிச்சோம். வினோத் பாசி, துவாரக்நாத், மை செல்ஃப் அப்படின்ட்டு சமிதி ஆரம்பிக்கணும் பாசி சொன்னதுனால அப்படியே சமிதி ஆரம்பிச்சோம். அப்போ என்னாச்சுன்னா, நிறைய சுவாமி கனவுல வந்து இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை என் கையிலே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவுக்கு நான் வந்து சொன்னேன், நீங்க வந்து எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு பஹ்ரீன்ல வந்து அப்போ வந்து லேடி சிங்கர்ல யாரோ ஒரு மாமி இருக்கா, நாங்க வந்து அவள் 30 கிலோமீட்டர் போய் கார்ல போய் கூட்டின்னு வந்து பாட வச்சு திருப்பி கொண்டு விட வேண்டியிருக்கு. அதனால எனக்கு அந்த பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. எந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்றீர்களோ நான் பண்ணிட்டுருவேன். ஆனா ஒரு கண்டிஷன், அவ வந்து சாய் பஜன் பாடணும், சிங்கரா இருக்கணும். அது ஒண்ணுதான். அவ கருப்போ செவப்போ குள்ளமோ உயரமோ அதை பத்தி எனக்கு பாதரேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன்.
0: இப்படி நீங்க நாமஸ்மரண பண்ற ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டீங்க அப்பவே.
1: ஆமா, கிளியரா கிளியரா. ஏன்னா பஹ்ரீன்ல வந்து லேடி சிங்கர் இல்லையா,
0: அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கணும், இந்த குவாலிபிகேஷன் இருக்கணும், சார்ட் அக்கவுண்டா இருக்கணும், காஸ்ட் அக்கவுண்டா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம டிமாண்ட்ஸ் போடுறோம். ஆனா அதெல்லாத்தையும் கடந்து நீங்க வந்து நாமஸ்மரணை பாடக்கூடிய ஒருத்தர் தான் வேணும்னு சொன்னதே வந்து ஒரு பெரிய மிராக்கள் தான் அது.
1: சாய்ராம், இதுல பெருசா எனக்கு ஒண்ணு தோணல. ஏன் தெரியுமா, சுவாமி வந்து நம்மள அப்படி ஆட்கொண்டு வச்சிருக்கும் போது நம்ம அவர்கிட்ட கையில பப்பட்டா தானே இருக்கும். சொல்லுங்க, ஏன்னா படிப்பு அது இதெல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டு கனவுல வந்து என்னெல்லாமோ சொல்லி பண்ணி அப்படி எல்லாம் பண்ணி கண்டும் போது இதெல்லாம் வந்து டெம்பரரிங்கிறது தெரிஞ்சிடுறது. நம்ம படிச்சதெல்லாம் எவ்வளவுனா இது பண்ணும், ஆனா வந்து இந்த சுவாமியோட நாமத்தை சொல்றதுக்கு வந்து வேணுமா? ஏன்னா அந்த இது அப்போ இதுதான் துடிப்பு இருந்தது. எங்கையில வந்து வாழ்க்கை இல்லைங்கிறது தெரிஞ்ச அப்புறம் வந்து அப்போ ரிக்குயர்மெண்ட் வந்து ஒரு லேடி சிங்கர் வேணும், அவ்வளவுதான்.
0: இல்ல, அது கேட்பதற்கு உண்மையிலேயே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. மிக்க சந்தோஷம், தொடர்ந்து சொல்லுங்கள்.
1: அப்போ என்னாச்சுன்னா, இது மாதிரி நிறைய சுவாமி கனவுல வந்திருக்கும்போது ஒரு நாளைக்கு கனவுல வந்தார், நமஸ்காரம் பண்ணிக்க வந்தார், நமஸ்காரம் பண்ண அவரோட வலது கட்டவரல்ல குங்குமம் வந்தது, அது நெத்தியில இட்டார். நமஸ்காரம் பண்ணிட்டு எந்திருக்கும்போது நெத்தியில இட்டுட்டு, நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு போயிருக்கும்போது ஒரு பொண்ணோட போட்டோ வரும், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார்
0: கனவுல.
1: ஆமா, கனவுல சொன்ன. சோ அதனால எனக்கு தெரியும், மறுநாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகும்போது வந்து அந்த ஒரு பொண்ணோட போட்டோ எங்க அப்பா அனுப்பிச்சிருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு மேல எனக்கு டீடைல்ஸ் தெரியாது. அப்புறம் மறுநாளைக்கு அதே மாதிரி போன உடனே வந்து ஒரு லெட்டர் வந்தது. அப்பெல்லாம் வந்து இங்கேருந்து பஹ்ரீனுக்கு போஸ்ட் வரதே வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆகும். கம்யூனிகேஷன் வந்து அவ்வளவு தூரம் டெலி கம்யூனிகேஷன்லாம் வந்து ரொம்ப நாட் சோ குட் வச்சுங்களேன். ஸோ லெட்டர் மூலமா தான் எல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் இதெல்லாம் இதாக இருக்கும். வந்த உடனே அந்த லெட்டரை திறந்து படித்தேன். திறந்து படித்த உடனே அது வந்து ஒரு பெரிய ஒரு டீடைல் லெட்டர், 4-5 பக்கம் அது. எங்க அப்பா எழுதியிருக்கா, இப்படி ஆக்கும் நீ சொன்ன, அது மாதிரி நாங்க எல்லாம் பொண்ணெல்லாம் தேடி இதெல்லாம் பண்ணினோம். அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து ஒரு குடும்பத்திலேருந்து அலையன்ஸ் வந்தது, அவ நல்லா பாடுவான்னு சொல்லியிருக்கா. அது யாரோ காமன் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணினா, அவாத்துல போய் நாங்க முன்ன பின்னா சொல்லாம முதல்ல ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம், பொருந்தி இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு அவாத்துக்கு போனோம். போன உடனே அவாத்துல வந்து அந்த மாமி பஜன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் பக்கத்து ரூம்ல வந்து அந்த பொண்ணும் வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தா, பாட்டு கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தா. பொண்ணை பார்த்தோம், பிடிச்சிருந்தது. உடனே அவள்கிட்ட வந்து ஆன் த ஸ்பாட் நாங்க எஸ்டின்னு சொல்லிட்டோம். அவளுக்கு சர்ப்ரைஸா இருந்தது. அப்புறம் அவளும் நம்ம ஊர்ல வந்து என்னெல்லாம் பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டா. சொன்னப்புறம் வந்து இது வந்து பிப்ரவரி 1981 லெட்டர் வந்தது. சோ உனக்கு வந்து மே மாசம் வந்து நிச்சயதான் போலாம், ஜூன் 22, 1981 வந்து கல்யாண டேட்டையும் பிக்ஸ் பண்ணியாச்சு என்று சொல்லிட்டு வித் த டேட் ஆஃப் மேரேஜ் வந்து எல்லாம் வந்துருத்து. அப்புறம் மெட்ராஸ்ல டிகே கல்யாண மண்டபத்துல தான் அதெல்லாம் புக் பண்ணியாச்சு என்று சொல்லிட்டு, அதாவது ஒரு மேரேஜுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பையனுக்கு தான் கடைசியில் தெரியுங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ்.
0: அதாவது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே மாதிரி நடந்தது.
1: ஆமா, அதே மாதிரி நடந்தது. சோ அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க நானும் என்னோட ஒய்ஃபும் மேரேஜுக்கு முந்தினா 21 ஜூன் அன்னைக்கு தான் பாத்துட்டோம்.
0: சோ அது வரையிலும் நீங்க பாக்கல?
1: பார்த்ததில்ல, அவளை பார்த்ததும் தெரியாது, அந்த ஃபேமிலி பத்தியும் தெரியாது. யாரோ
0: சுவாமி வந்து அங்க சொல்லிட்டாரு இல்லையா,
1: அங்க சொல்லிட்டு
0: இந்த போட்டோ வரப்போறதே பண்ணிக்கலாம்
1: அங்க சொல்லிட்டார்.
0: அப்போ இந்த ட்ரீம்ஸ்ல வரக்கூடியது வந்து உண்மைதான் அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப்.
1: ஆமா, ட்ரீம்ல வரதெல்லாம் இது மாதிரி நிறைய ட்ரீம்ஸ்ல வந்து உண்மை நடந்திருக்கு. இன்னொன்னு சொல்லப்போனா, என்னோட சன் பிறந்து அவனுக்கு அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து பிகாமும் எம்பிஏவும் அங்கதான் படிச்சான், சுவாமி காலேஜ் தான் படிச்சான். 2001 ஜாயின் பண்ணினான். சம்வேர் இந்த மிடில் ஆஃப் 2000 வந்து என்னோட டாக்டரோட கனவுல சுவாமி வந்து, உன்னோட தம்பியை நான் என்னோட காலேஜில் சேர்த்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அப்ளிகேஷனே வாங்கல. அதே மாதிரி நடந்தது. எம்பிஏ அட்மிஷன் போது சுவாமி வந்து பிசிக்கலா கூப்பிட்டு கேட்டேன், ஒயிட் ஃபீல்ட்ல இருக்கும்போது அவனை கூப்பிட்டு, என்ன உனக்கு எம்பிஏ அட்மிஷன் வேணுமா, எப்போ ரிசல்ட் போடுறான்னு கேட்டேன். அவனுக்கு தெரியாது பிகாம் முடிச்சுட்டு இது பண்ணினோம், இது வந்து 2004 சுவாமி இன்னும் ஒரு 2 நாள்ல ரிசல்ட் வரும்னா, ஓ அப்படியா, சரி நான் கொடுத்தாச்சு அப்படின்னு. அது பஜன் முடிஞ்சு பார்த்தானக்கே அன்னைக்கு காலம்பரம் 9:30 பெயர்லாம் போட்டிருந்தேன். இது மாதிரி ட்ரீம்ல நடக்கிறதும் ரியல் தான், அதுல சந்தேகமே கிடையாது. சுவாமியோட ட்ரீம்ஸ் எல்லாமே ரியல் தான். ஆனா அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் என்னாகுனாக்க நம்மளோட எல்லாத்தையும் வந்து ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் இருக்கும், எல்லா ட்ரீம்ஸ்லயும் வந்து அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்க பார்த்தே வச்சுங்களேன், 1-2 ட்ரீம்ஸ் வந்து சொல்லணும்னாக்க நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு.
0: கண்டிப்பா நீங்க இந்த ட்ரீம்ஸ் பத்தி நம்ம பேசலாம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய மனைவி இவங்க உங்க தகப்பனாரே தேர்ந்தெடுத்து அனுப்பி உங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவங்க எல்லாருமே வந்து பஹ்ரீனுக்கு
1: வந்துட்டாங்களா?
0: அப்புறம் எப்படி இருந்தது உங்களுடைய?
1: அப்புறம் பஹ்ரீன்ல என்னாச்சுன்னா, பஹ்ரீன்ல வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சிங்கர் வந்துட்டாளே, வினோத் பாசிக்கும் சந்தோஷம், துவாரக்நாத்துக்கும் சந்தோஷம். அப்புறம் வந்து அப்படியே சமிதியில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப பிக்கப் ஆச்சு. அப்புறம் திடீர்னு சுவாமி கனவுல வந்து, என்னோட கனவுல வந்து, உனக்கு ஒரு பொன் குழந்தை கொடுக்க போறேன் பாரு, இதான் குழந்தைய காமிச்சார். அப்புறம் ஒய்ஃப் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தா, டாக்டர் பிறந்தா, அவளுக்குமே சுவாமி தான் மேரேஜ் பண்ணி வச்சார், அதை பின்னாடி நான் சொல்றேன். அப்புறம் வந்து என்னோட ஒய்ஃபோட கனவுல வந்து, பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நான் உனக்கு ஒரு பிள்ளை குழந்தை கொடுக்கறேன் பாருன்ட்டு காமிச்சார். சோ அவ சொன்னா, சுவாமி இன்னைக்கு கனவுல வந்து காமிச்சார் நமக்கு பிள்ளை குழந்தை பிறக்க போறது அப்படின்னா. அப்புறம் நிறைய ட்ரீம்ஸ் என்னாகுனாக்க, எனக்கும் அவளுக்கும் ஒரே ட்ரீம் வந்து வரும், சேம் டைம்ல சேம் ட்ரீம் சாமி வருவார்.
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா, அது ஆமா. நான் வந்து எந்திரி சாமி வந்தாரு ட்ரீமை சொல்லுவேன், சொன்ன உடனே அவ வந்து அந்த பாதி பாக்கி உள்ள, ஆமா எனக்கும் வந்தான்னு சொல்லி கண்டினியூ பண்ணுவாள். அந்த மாதிரி இருக்கும். சோ அப்பவே வந்து சுவாமி அங்கவே இருந்து பால் விகாஸ் கிளாஸ் எல்லாம் நடக்கும். அதுல வந்து நிறைய பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க இருந்திருக்கா. இப்போ நீங்க புட்டபர்த்தியில வந்து அமை தேஷ்பாண்டேன்ட்லாம் தெரியுமா, அவள்லாம் சின்ன குழந்தைகள்லாம் அங்கதான். அவன் கடைசியில் படிச்சு இப்ப சுவாமிக்கே வந்து தன்னோட லைஃபை டெடிகேட் பண்ணியிருக்கா. சோ அங்க மாதிரி நிறைய குழந்தைகள்லாம் வந்து நன்னா இருந்தது. அதாவது எங்களுக்கு வந்து எல்லாமே சுவாமி தான், அதை தவிர வேற ஒண்ணுமே ஒன்னும் அந்த மாதிரி வேற ஒன்னும் பார்க்க விடாம வச்சுட்டேன். அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தோணிருத்து. சோ அப்படிலாம் இருக்கும்போது வந்து எனக்கு ஆபீஸ்ல நல்ல ப்ரமோஷன் வந்திருந்தது, அசாத்தியமா ப்ரமோஷன் வந்தது. அப்படிலாம் இருந்தபோது ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னா, அப்புறம் சைப்ரஸ்ல இருந்தேன், சைப்ரஸ்ல இருந்து குவைத்துக்கு வந்து போகணும்னு சொன்னா, குவைத்துல வந்து கொஞ்சம் ஆபரேஷனல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது. பண்ணின உடனே என்ன வந்து பவர் ஆஃப் அட்டானி ஹோல்டர், எனக்கும் ஒரு அமெரிக்கனும் பவர் ஆஃப் அட்டானி ஹோல்டர்னு கொடுத்து, நீ குவைத் ஆபரேஷன்ஸ்க்கு போயிரு அப்படின்னு
0: சொன்னேன்.
1: பஹ்ரீன்ல இருந்து சைப்ரஸ்ல இருந்தேன், அப்புறம் சைப்ரஸ்ல இருந்து பஹ்ரீனுக்கு திருப்பி வந்துட்டு, பஹ்ரீன்ல இருந்து திருப்பி குவைத்துக்கு போனேன். குவைத்ல இருந்தது வந்து பிட்வீன் 1988 and 1990 அந்த மாதிரி அந்த ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அப்போ அங்க வந்து எங்க ஸ்பான்சர் வந்து ஒரு ஸ்பான்சரை சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. நியூ ஸ்பான்சர் வந்து சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்
0: ஸ்பான்சர் அப்படின்னா,
1: ஏன்னா இந்த எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் பிசினஸ் பண்ணணும்னாக்க ஒரு லோக்கல் வேணும். ஒரு லோக்கல் பர்சன் வந்து அவன் ஹி ஹேஸ் டு ஸ்பான்சர் த பிசினஸ், ஹி ஹேஸ் டு கிவ் பெர்மிஷன் ஃபார் எனி ஃபாரின் கம்பெனி டு டூ பிசினஸ் அந்த கண்ட்ரியில. பிசினஸ் பண்ணணும்னாக்க ஒரு லோக்கல் ஆள் வந்து, நான் இவாளை வந்து இங்க வியாபாரம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அனுமதி தரணும்.
0: ஒரு ஆதரவாளர் மாதிரி,
1: ஆதரவாளர் கரெக்டா எனக்கு சொன்ன ஒரு ஆதரவாளர். அவன் அதுக்கு பொறுப்பு ஏத்துப்பான், இது இப்பவும் எல்லா கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த மாதிரி உள்ளது. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல
0: இப்ப இந்த விசா கொடுக்கறது எல்லாமே அவர் தான் ஏற்பாடு பண்ண,
1: அவர் தான் வந்து ஏற்பாடு பண்ண வச்சுக்கலாம்.
0: உங்களை வந்து அவர் முழுமையா அவர் வந்து பாத்துக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு.
1: அவரோட பொறுப்பு இது ஒன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து இந்த கம்பெனியும் வந்து அவர்கிட்ட டிபெண்ட், ரெண்டும் இது இருக்க.
0: சோ கிட்டத்தட்ட இவருடைய பொசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்.
1: ஆமா,
0: கம்பெனிக்கு நல்ல பேரும் வரலாம், கெட்ட பேரும் வரலாம்.
1: ஆமா, அந்த மாதிரி.
0: சோ அந்த
1: ரெண்டும் வந்து மியூச்சுவலா கரெக்டா பேலன்ஸ் ஆகணும். எங்களுக்கு என்ன பண்ணுக்கு, அமெரிக்கன் கம்பெனிங்கிறதுனால வந்து பெரிய பவர்ஃபுல் ஸ்பான்சரை பிடிச்சிருந்து சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அவரோடு அவர் ஸ்பான்சர்ன்ட்டு பிடிச்சிட்டா, அவர் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ரேங்க். அவர் என்ன பண்ணுவாருனக்க, அவரோட பையன் பெயர்ல சும்மா ஒரு கம்பெனி மாதிரி வச்சுட்டு, அந்த கம்பெனிக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சேல்ஸ் கமிஷன் அது இது மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கோம். நாங்க என்ன வியாபாரம் பண்றோமோ அதுல, அதுக்கப்புறம் வந்து யாரும் கண்ட்ரிக்குள்ள வரணும் போகணும்னுக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் அவாதான் வந்து எவர் விசா எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணணும். ஆனா நான் போகும்போது வந்து குவைத்தில் போகும்போது என்ன ஆச்சுனாக்க, ரொம்ப பெக்யூலியர் இது. எந்த கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரியில போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விசா வேணும், அப்பதான் உள்ள நுழைய முடியும். இவன் மினிஸ்டரா இருக்கிற அந்த ரேங்கில் இருக்கிறதுனால வந்து அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் குவைத்தில் சொல்லி இவர் சோ அண்ட் சோ இந்த ஃபிளைட்ல வரார், அவரை வந்து அலோவ் பண்ணணும், இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் பஹரின்கு இன்டிமேட் பண்ணிருங்கோ. சோ இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த ஃபிளைட்டை அவனை போர்டு பண்ண அலோவ் பண்ணான். ஏன்னா வந்த உடனே அவனோடு இதை காமிக்கணுமே, அவனோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கணுமே சொல்லிட்டு பண்ணினான். சோ நான் விசா இல்லாம வந்து பஹரின் ஏர்போர்ட்டுக்கு போனேன். பஹரின் ஏர்போர்ட் போயிட்டு இந்த ஃபிளைட்டை நான் பிடிக்கணும், உங்களுக்கு வந்து குவைத் மினிஸ்டர்டேந்து சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஒரு மெசேஜ் வந்திருக்குமே. ஆமாம் வந்திருக்கு, சோ அண்ட் சோ எனக்கு போர்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டு நான் குவைத்தில் போய் லேண்ட் ஆனேன். குவைத்தில் லேண்ட் ஆன உடனே அங்க ரிசீவ் பண்றதுக்கு வந்து அங்கெல்லாம் சிஐடி, இவனுக்கு மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியருங்க சிஐடி தானே, அந்த சிஐடி ஆள் ரெண்டு பேரும் வந்து என்ன கூட்டிட்டு ஹோட்டல் ரூம்ல கொண்டு போய் விட்டான்.
0: அதாவது கிட்டத்தட்ட இந்தியால ஹோம் மினிஸ்ட்ரி மாதிரி.
1: அதேதான் எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னாக்க, ஹோம் மினிஸ்ட்ரி எல்லாம் விட அவ மோர் பவர்ஃபுல் பீங் எ கிங்டம். சோ அப்படி இருக்கும்போது வந்து
0: அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப விஐபி ட்ரீட்மெண்ட் தான் கிடைச்சிருக்கும்.
1: ஆமா, விவிஐபி நம்ம இப்ப சொல்லிக்கிறோம், வெரி இன்சிக்னிஃபிகன்ட் பர்சன் சொல்றோம். ஆனா எனக்கு வந்து அப்ப உண்மையில அது பெரிய அட்ராக்ஷனே தோணல. சுவாமிகிட்ட எப்பவும் ப்ரே பண்ணிப்பேன், சுவாமி இதெல்லாம் வந்து என்ன வந்து மயக்க வைக்க கூடாது, சுவாமி எனக்கு எப்போதுமே போக்கஸ்ட் உங்களுக்கு தான் இருக்கணும், அப்படியேதான் இது பண்ணுவேன். அப்போ லக்கேஜ் எல்லாம் ஹேண்ட் பேகேஜ் கூண்டு வந்தானுக்கு போலீஸுக்கு கொண்டு போவோம். ஃபிளைட்டை போர்ட் பண்றதுனாக்க ஒரு போலீஸ் வந்து உள்ள வந்து வைப்பான், கடைசி ஆளை போர்ட் பண்ண சொல்லுவான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் வச்சவங்க.
0: ஓகே,
1: அந்த மாதிரி
0: இதெல்லாம் ஒரு பிரிவிலேஜஸ் நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க.
1: பிரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணிருக்கோம். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ஒரு மாயையில வந்து சாமி நீ எப்படி இது பண்றான்னு காமிச்சிருக்காருங்கறத
0: சொல்லிட்டு
1: எனக்கு அப்படிதான் நினைச்சேன், சாமி இதெல்லாம் நான் மாட்டிடக்கூடாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் வேணும்ட்டு நான் எவ்வளவு ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். என்ன எங்க ஃபேமிலி எல்லாரும் அதே தான் ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்போம், ஏன்னா அந்த மாயைக்குள்ள நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுனால.
0: சோ நீங்க பஹ்ரீன்ல இருந்து குவைத்துக்கு வந்து,
1: குவைத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் குவைத்தில என்னாச்சுனாக்க, குவைத்தில வந்து எங்க ஸ்பான்சர்ல வந்து பிசினஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பண்ணின உடனே ஒரு மீட்டிங் போட்டு, அந்த மீட்டிங்ல என்னாச்சுனாக்க, August 1, 1990 எங்க மேனேஜிங் டைரக்டர் ஃபார் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா சைப்ரஸ்ல இருந்து ஒருத்தர் கிறிஸ் ஃபிலெக்டோன்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தார், ஒரு சிப்ரியாட்டு. அப்புறம் நான் இந்த அமெரிக்கன் வந்து அந்த இவர் வந்து அவர் கண்ட்ரி இன்சார்ஜ் இருந்தார், அவர் வந்து லீவில் போயிருந்தார். ஸோ August 1, 1990 வந்து நாங்கள் மூணு பேர் ராத்திரி மீட்டிங், ஒரு அது மீட்டிங் 8:30 வரைக்கும் போச்சு. அதுக்கு முன்னாடி என்னாச்சுனாக்க, இந்த குவைத்தை வந்து ஈராக் பிடிக்க போறான்னு சொல்லிட்டு ஈராக்கி ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து குவைத்தை வந்து சரவுண்ட் பண்ணிட்டா.
0: அதான் நீங்க சொல்றது வந்து இந்த
1: கல்ஃபார் டயத்துல ஆனா லக்கிலி என்னாச்சுனாக்க, அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணேனாக்க, வெக்கேஷன்ல வந்து ஒய்ஃப் குழந்தை எல்லாம் இந்தியாவில கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவாள்ட என்ன சொன்னேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து August 1 வந்து வாங்கோ. எனக்கு இந்த மினிஸ்டர் என்ன இது கொடுத்திருந்தானாக்க, அந்த விசா அப்ளிகேஷன்லாம் வந்து நான் வெறும்ன கையெழுத்து போட்டு போட்டானக்க விசா கொடுத்துறணுங்கிற மாதிரி வச்சிருந்தேன். இல்லாட்டானக்க நார்மலா அது ஸ்பான்சர் ஆபீஸுக்கு போய் அவ இதுல யாரும் கையெழுத்து போட்டாதான் விசாவே ப்ராசஸ் பண்ணுவா. இது ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் மாதிரி கொடுத்துருந்தா வச்சுங்களேன், ஜஸ்ட் எங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு
0: முன்னாடி.
1: அந்த மினிஸ்டர் வந்து எங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருந்தான், இப்ப நான் கையெழுத்து போட்டேன் அந்த விசா ப்ராசஸ் பண்ணணும்ட்டு அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லி வச்சிருந்தான். எங்க ஆபீஸ்க்கு வந்து விசா வாங்கினாக்கே ஒரு சிஐடி வந்து வாங்கிப்பான், அதுல நான் கையெழுத்து போடுவேன், போய் விசா வாங்கி கையில கொடுப்பான், மினிஸ்டர் ஆபீஸ்க்கே போகாது. இப்ப ஆகஸ்ட் ஜூலை மிடில் இவாள் இங்க ஜூலை மிடில் 1990, இயர் 1990. ஃபேமிலியெல்லாம் இங்கே கொண்டு விட்டுட்டு நான் மாத்திரம் ஒரு வாரம் இங்கே இருந்து திருப்பி குவைத்துக்கு போயிட்டேன். குவைத்துக்கு போனப்புறம் அந்த ஆகஸ்ட் 1st அன்னைக்கு நாங்கள் அந்த மீட்டிங் நடந்தது. அது என்னன்னாக்கா எப்படி கவர்மெண்ட்டுக்கு வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் இந்த ஸ்பான்சர் கூட பேசிட்டு இருந்தோம். நான், எங்கள் மேனேஜிங் டைரக்டர், இந்த ஸ்பான்சர் சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அவன் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ரேங்க் உள்ளவன். ஸோ அவர் என்ன சொன்னாருனாக்கா, அப்போ அதை பண்ணலாம், இது பண்ணலாம், பிசினஸ்லாம், கவர்மெண்ட் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம். பேசின அப்புறம் நான் வந்து எனக்கு என்னடா, இவ்வளோ தூரம் எல்லாம் ஈராக்கி ட்ரூப்ஸ்லாம் வந்து குவைத் பார்டர்லாம் சுத்திட்டானேன்ட்டு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர், அது வந்து இன்டர்நேஷனல் நியூஸாகவே இருந்தது. அப்போ இவன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேனாக்கா, சார், இந்த மாதிரி ஈராக்கி ட்ரூப்ஸ் வந்து குவைத்தை சுற்றி இருக்காள், அது எதே நடக்குமா, என்னமே நடந்துருமா அப்படின்ட்டு கேட்டேன். நான் எவ்வளவு இன்னசென்ட் நினைச்சு பாருங்க, இது மாதிரி வந்து நான் பேசுற அதர் பர்சன் வந்து சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கிங்டத்தில் இருக்கிறவன், நான் இங்கேருந்து ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வேலை பார்த்து ஒரு அமெரிக்க கம்பெனியில் சாதாரணமாக கொஸ்டினை கேட்டுட்டேன், ஈஸியாக கேட்டுட்டேன். உடனே அவனுக்கு அதில் கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்துட்டு அவன் என்ன சொன்னானாக்க, ஹரி, யூ ஆர் டாக்கிங் டு மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர், சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸு, நீ மறந்து போயிட்டியா அப்படின்னா. உடனே நான் சொன்ன, ரொம்ப சாரி சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து சும்மா ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃபியர் தான் நான் கேட்டுட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு. அப்போ அவர் சொன்னானாக்க, இல்லை இல்லை, யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் எனி திங், நான் வந்து யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்லேயே பேசியாச்சு, இவாளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா வந்து அவள் அதே ட்ரைங் எல்லாரும் வெரைட்டி அடிச்சிருவா அப்படின்ட்டு அவர் சொன்னார். சொல்லி முடிச்சு,
0: எந்த பயமும் இல்லை அப்படின்ட்டு,
1: எந்த பயமுமே இல்லை, நீ வந்து மினிஸ்டர்கிட்ட பேசுற, மறந்து போய் நீ இந்த கேள்வியை கேட்டுட்டியாட்டு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட சொன்னார். நான் வந்து சாரின்ட்டு சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்ச பிறகு 8:30 அந்த மீட்டிங் முடிஞ்சு போயிருது. 8:30 முடிஞ்சு போனப்புறம் நான் வந்து அந்த என்னோட ரெசிடென்ஸ் வந்துட்டேன். அந்த சைப்ரஸ்லேருந்து மேனேஜிங் டைரக்டர் வந்தார், அவருக்கு வந்து 10 ஃபிளைட்டு, அவர் வந்து ஃபிளைட்டு பிடிச்சி சைப்ரஸ்க்கு போயிட்டார். இவன் வந்து இவனோட ஜாகைக்கு போயிட்டான், மினிஸ்டராக அதுக்கு போயிட்டான். அப்புறம் என்னாச்சு, ராத்திரி வந்து எனக்கு அங்கே கொடுத்துருக்கிறது வந்து கம்பெனி குவார்ட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய டூப்ளே அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, நான் மாடியில் படுத்துட்டு இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 வாக்கில் இருக்கும், திடீர்னு குண்டு சத்தங்கள் போறது, பிளேன்லாம் போற சத்தமா அசாத்தியமா கேட்டது. உடனே கண்ணை முழிச்சு பார்த்தேன், எனக்கு வந்து அது கனவா நனவான்னு தெரியல. எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்ததே கிடையாது, ஒரே குண்டு சத்தம், அது இதெல்லாம் போட்டு உலகமே இடிஞ்சு விழுற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் எதாவது பிரம்மைதானா இல்லாட்டா எதாவது கனவான்ட்டு சொல்லிட்டு என்னோட ஸ்கின்னை கிள்ளி பார்த்தேன், வலி இருந்தது. ஓ, இது உண்மைதான் அப்படின்னு நினைச்சுட்டு, என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கரெக்டான விலக்கி ஜன்னல்லேருந்து கீழே பார்க்கறேன், எல்லாம் ஆர்மிஸ் சோல்ஜர்ஸ்லாம் நிற்கிறான், டெண்ட் போட்டு நிற்கிறான். உடனே அந்த டயத்தில் வந்து ஒரு ஃபோன் வேற வருது. ஃபோன் யார் பண்ணுறானேக்க, எங்க கீழே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர் பாலஸ்டீனியன் ரிபியல் ஷேர்ன்ட்டு ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா குவைத்தில் எல்லா கரஸ்பாண்டன்ஸும் வந்து அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே வந்து அரபிக்கில் தான் போடணும், எனக்கு அரபிக் தெரியாது. ஸோ இவா வாச்சு கீச்சு எல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு என்ன கழுத்து மாதிரி போடுவேன். அதுக்கு வந்து அவன் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர் இன்சார்ஜா போட்டிருந்தோம். ஸோ அவன் என்ன சொன்னானாக்கா, சார், இப்படியாகும் சாடம் ஹுசைனோட ட்ரூப்ஸ் எல்லாம் ஈராக் வந்து இன்வேட் பண்ணிட்டான், ஸோ குவைத்தில் வந்து கேப்சர் பண்ணிட்டான். அவன் வந்து உடனே என்ன சொன்னானாக்க, எனக்கு அட்வைஸ் பண்ணினான். என்ன அட்வைஸ் பண்ணாங்க, சார், எல்லா இதுலையும் நீங்கள் வந்து வாட்டரை பிடிச்சிடணும், இந்த ஒரு வாரம் வெளியில் போகாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து பாய்சன்லாம் போட்டுறதுனால நீங்கள் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருணும்.
0: இந்த மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ்
1: ரூமெண்ட்ஸ்லாம் அவன் எனக்கு சொன்னான். எனக்கு வார் நடந்திருக்க, குண்டடி பட்டுங்கிறது எல்லாரையும் சத்தம் கேட்கறத. இவன் வந்து பாலஸ்டீனியன், பாலஸ்டீனியன்ங்கிறதுனால இவனுக்கு இது சர்வசாதாரணமா அவன் வந்து ஒரு இது மாதிரி போர் டயத்துல வந்து என்ன பண்ணணும்ங்கிறது ஸ்டெப் 1, 2, 3, 4 இன்ஸ்ட்ரக்ஷன் வரிசையா வச்சுட்டு இருக்கான். அவன் சொன்னா, முதல்ல நீங்க தண்ணியை பிடிச்சு வைக்கணும், அப்புறம் ஏதாவது கடைகள் கடையில இருந்தா எதாவது தரைஞ்சு பக்கத்துல எனக்கு அதை போய் வாங்கிட்டு வந்து வச்சிருங்கோ, ஏடிஎம்ல பணம் எனக்கு தகவல்னு எடுத்து வச்சுருந்தோம், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருந்தான். சொல்லி எல்லாம் இதான் முடிஞ்சு போயிருத்து. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து எனக்கு ஓவர்சீஸ்லேருந்து ஃபோன், என்ன ஃபோன் வருதுன்னு, ஹரி, யூ டோன்ட் ஒரி அபவுட் எனி திங், எவ்ரி திங் இஸ் இன்ஷூட், ஜஸ்ட் அபேண்டன் எவ்ரி திங் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. என்னன்னாக்க, ஹரி, நீ ஒன்னத்தையும் பத்தி ஒரி பண்ணாத, எல்லாத்துக்கும் நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ட்ரிலேருந்து ஓடி கிளம்பி வந்துருங்கோ எல்லாரும். எப்போ ஏற்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் நினைச்சு பாருங்க. நம்ம வந்து நான் அப்பதான் நினைச்சுட்டேன், இது என்னடா அமெரிக்கன் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம வந்து இன்சூரன்ஸ உயிரே போற மாதிரி இருக்கு, குழந்தை குட்டிகள் அங்க இருக்கா அப்படின்ட்டு சாமிகிட்ட வந்து அப்ப நினைச்சேன், சுவாமி, எனக்கு உங்களை தவிர வேற ஒண்ணுமே தெரியாத, நீங்க தான் வந்து கனவுல எல்லாம் நிறைய சொன்னாள், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாள், பஹ்ரைன்ல இருக்கும்போது, அப்புறம் பையன் பிறக்க போறான், பொண்ணு பிறக்க போறான், பையன் பிறக்க போறான்னு சொன்னாள். இதுல எல்லாம் வந்து ஆனா நான் இப்போதும் உங்க பஜன் அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த மாயையிலே நான் வந்து விழலையே, நீங்க என்ன விழ வைக்கல, நீங்க விழ வைக்கல, இது வந்து அனித்தியம் தெரிஞ்சதுனால. ஆனா ஆபீஸ் டியூட்டிங்கிறது சின்சியரா பண்ணிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது வந்து எனக்கு எதுக்கு இப்படி நீங்க கஷ்டம் கொடுக்கறாள் சுவாமி, ஒண்ணுமே புரியலையே சுவாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு? அப்ப சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து யூகே நேஷனல் சபாய்வா எல்லாரும் வந்து வெளியில ஹோட்டல்ஸ் எல்லாம் தங்கி இருந்த, அப்புறம் டிபார்ட்மெண்டல் மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பா, எல்லாருக்கும் அவளுக்கு போன் பண்ணி, அப்புறம் இந்த சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் யூரோப்பியன்ஸ்ல எல்லாரும் ஹோட்டல்ல இருந்து வெவ்வேறு பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹோட்டல் அந்த ரெக்கார்டெல்லாம் கிழிச்சு போட்டுருங்க, இது மாதிரி தங்கின ரெக்கார்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவாவா தலைமுறை வைப்போங்கன்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் கொடுத்து எல்லா இதுவும் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருந்த அப்புறம் வந்து 48 hours முதல் 48 hours ரெண்டு நாளைக்கு கர்ஃபியூ இருந்தது. ரெண்டு நாளைக்கு வந்து வெளியில போக முடியாது, ஒத்துமே போக முடியாது, ஷூட் பண்ணிடுவான். அப்புறம் வந்து ஆனா போன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும், லோக்கல் கால்ஸ் எல்லாம் வந்துருந்து, இன்டர்நேஷனல் கால்ஸ் ஃபர்ஸ்ட் 2 days வந்துட்டு இருந்தது. எனக்கு அப்போ அங்க நிலவரம் என்ன அது இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. எனக்கு நிலவரம்ங்கிறது ஒன்னும் சொல்லவே முடியாது, அடுத்த கஷணம் உயிர் இருக்குமா இருக்காதா தெரியாது. அப்புறம் டிவியில பாத்து எல்லாம் பண்ணிருக்கும் போது எங்க ஸ்பான்சரும் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டா. என்ன சொன்னானக்கா, இவர் வந்து எங்களை 8:30 பேசினவர் வந்து சடம் ஹுசேன் இங்க வராருன்னு சொன்னோடனே அமீர் ஆப் குவைத்தும் இவரும் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து சவுதி அரேபியா போயிட்டா.
0: நீங்க யாரோட பேசிட்டு இருந்தாலும் அவரை
1: 8:30 முந்தி நான் 8:30 பேசினவரை வந்து அதுல இருந்து ஒரு 6 hours வந்து அவர் பறந்து போயாச்சு.
0: அவர் தானே உங்கள்ட்ட வந்து ஒண்ணும் இல்லப்பா எங்கிட்டயா இத கேள்வி கேட்க?
1: அவரேதான், அவரேதான். 8:30 ராத்திரி இது வந்து, ராத்திரி ஈராக்கி ட்ரூப்ஸ் வந்த உடனே அவர் பிளைட்டை பிடிச்சிட்டு இது போயாச்சு, ஹெலிகாப்டர்ல வந்து அமீர் ஆப் குவைத்தோட இங்கு போயாச்சு, சவுதி அரேபியாவுக்கு போயாச்சு. அவரோட போட்டோ எல்லாம் வந்து இதுல வருது, டிவியில வருது. டெத் சென்டென்ஸ்,
0: மோஸ்ட் வாண்டட் பர்சன்.
1: ஆமா, மோஸ்ட் வாண்டட் பர்சன், சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னுக்கு இது பண்ணுங்க. நான் அதாவது எப்படி நிலைமை மாறிடுறதுன்னு நினைச்சு பாருங்க. August 1st வரைக்கும் எனக்கு VVIP ட்ரீட்மெண்ட். அவர் என்னோட பாஸ்போர்ட்ல வந்து அவரோட பெயரை போட்டு இது பண்ணிருக்கார். சாதாரண என்னோட பாஸ்போர்ட்டை யாரையும் பார்த்தானாக்க குவைத்ல பார்த்தோன்னே அந்த கவுண்டர்ல இருக்கிறவன் எந்தின்னு இருப்பான். எனக்கு இவன் வந்து சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கூட ஒர்க் பண்றான்னு சொல்லி லோக்கல் இந்த ஸ்பான்சர் பெயர் தான் அதுல போட்டிருக்கும். நம்ம அமெரிக்கன் கம்பெனி நேம் எல்லாம் அதெல்லாம் போட்டிருக்காது, இந்த ஸ்பான்சர் பெயர் தான் இருக்கும். சோ பார்த்த உடனே ஓ நீங்க அவர் கூடவான்ட்டு சொல்லிட்டு எந்தின்னுப்பான். இது வந்து இந்த டைத்துல என்னோட பாஸ்போர்ட்டை பார்த்தானாக்க நான் வந்து மோஸ்ட் வாண்டட் பர்சன் கூட நான் வேலை பாக்குறேங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி ஆயிடுறது.
0: அப்படியே சிச்சுவேஷன் மாறிடுறது,
1: கம்ப்ளீட்டா மாறிடுறது. இப்ப என்னன்னா முதல்ல உள்ள சிச்சுவேஷன் நான் விரும்பல, அதாவது இந்த மயக்கத்துல போட்டு எல்லாம் போலீஸ் வந்து இதை பண்றது, எல்லா பிளைட்ல வரும்போது லக்கேஜ் எல்லாம் வைக்கிறது, அப்புறம் இமிகிரேஷன்ல போனோம்னா வந்து நிக்கிறது, VVIP அதே நான் விரும்பல, இதே நான் விரும்பல.
0: ஆனா ரெண்டும் வருது,
1: ரெண்டும் வருது ஏதோ. அப்போ நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன், சுவாமி இது என்னது ஒண்ணுமே புரியலே சுவாமி, நீங்க தான் காப்பாத்தனா அப்படின்னு நினைச்சுட்டு உடனே, சரி நம்ம வந்து பாரத தேசத்துல போய் நம்ம மரணம்ங்கிறது வந்து நடக்கக்கூடிய சாத்தியமானது இல்லை, ஏன்னா நான் தப்பிச்சு போக முடியாது, எல்லாரும் தப்பிச்சு போயிருவான், ஆனா என்னோட பாஸ்போர்ட்ட பார்த்தானாக்க என்ன உட்காந்துருவான், விடவே மாட்டான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ரெண்டு நாள்ல கர்ஃபியூ முடிஞ்சது. கர்ஃபியூ முடியும் போது நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, இப்போ விஷ்ணு சேஷனா சொல்லுவேன், ராமஜபம் பண்ணுவேன், ஆத்துக்குள்ள நானே தான், வேற ஒன்னும் கிடையாது, அரிசியை வச்சுப்பேன், வெறும்ன இதான் போட்டிருப்பேன். ஆனா தூங்கவே முடியாது, எனக்கு ஆபீஸ் வேலை அது இது, எல்லாரும் அங்க போங்கோ இங்க போங்கோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் சுவாமிகிட்ட ரொம்ப டீப்பா ப்ரே பண்ணிட்டு இருப்பேன், என்ன யாரையும் சுட்டு கொல்ல வந்தானாக்க சுவாமி அவன் வந்து அப்படியே ஒரு ஒரு ஷாட்ல வந்து நான் செத்து போயிடணும், அவன் என்ன பிடிச்சிட்டு போய் அப்புறம் கையை வெட்டி காலை வெட்டி இல்லாட்டா ஒரு இருட் ரூம்ல கட்டி தொங்க விட்டு அது மாதிரிலாம் நடந்துடக்கூடாது சுவாமி அப்படின்ட்டு ரொம்ப, அதாவது அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன் எனக்கும் நான் வந்து என்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி அவ்வளவு இதுக்கு நீங்க அப்போ அப்போ இருக்கிற
0: நிலை இமேஜினேஷன் எப்படி எல்லாம் இருந்திருக்கும்.
1: ஆமா, அது வந்து
0: கிரைசிஸ்,
1: அந்த கிரைசிஸ் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம் அப்படி இருந்தது. ரெண்டு நாள் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணினோம்னு ஒரு இடத்துல வந்து மீட்டிங், அதாவது என்ன சொல்ற ஒத்திருக்கும் தெரியாம ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போட்டு மேனேஜர் எல்லாம் போட்டு நாங்க சொன்னோம் எல்லாரும் கிளம்பி போயிருங்க, நானும் கிளம்பி போயிருவேன், பட் எப்படி நான் போறேன்னு தெரியாது, நீங்கெல்லாம் கூட தப்பிச்சு வரலாம், பட் என்னோட ஸ்பான்சர் மினிஸ்டர் நேம் என்னோட இதுல போட்டனால நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கையில இருந்த குவைத் தினார் என்ன இருந்தோ அதெல்லாம் கொடுத்தேன். அப்ப குவைத் தினார் செல்லுமா செல்லாத, எனக்கு கண்ட்ரியே போயாச்சுனாக்கே என்னது ஒண்ணுமே தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போது ரோட்ல வந்து வெஹிக்கிள்ஸே கிடையாது, ஒன்னு ரெண்டு வெஹிக்கிள் தான் சிவிலியன் வெஹிக்கிள் போடும், பாக்கி எல்லாம் மிலிட்டரி டேங்கர் அப்புறம் ஆன்டி ஏர்கிராப்ட் கன்ஸ் அங்கங்க எல்லாரும் ரிவால்வர் இதை வச்சுண்டு ஈராக்கி ட்ரூப்ஸ் நின்று இருப்பான். அப்படி இருக்கும்போது என்னோட கார் வந்து ஒரு சிக்னல்ல வந்து நின்னுது, சிக்னல் வந்து என்னோட காருக்கு முன்னாடி வந்து ஒரு குவைத்தியோடு கார், அப்ப பெரிய கார், இம்பாலா கார வச்சிருந்தான். சிக்னல் ரெட் சிக்னல் வந்து அவனோட கார் நின்னது, அடுத்தாப்புறம் என் கார். எங்க ரெண்டு பேர் காரை தவிர அந்த அந்த சிக்னல் வேற ஒரு காருமே கிடையாது. சைட்ல இருந்து ஒரு ஈராக்கி வந்தான், அவன் தலையில வந்து ஒரு கன்ன காமிச்சான். இந்த குவைத்தி கார்ல இருந்து இறங்கி ரோட்ல நடந்து ஓடினான். இந்த ஈராக்கி வந்து அந்த இம்பாலா கார்ல உள்ள ஏறி ஓட்டின்ட்டான். அப்புறம் மத்த சோல்ஜர்ஸ் நிறைய பேர் சைட்ல நின்று இருக்கா. அடுத்தது என்னோட கார், என் கார் ஒன்றுமே ஒன்னு தொடல, கிரீன் சிக்னல் வந்தது, அப்படியே நான் கிளம்பி ஆத்துக்கு வந்துட்டேன். இது வந்து இந்த சுவாமி வந்து என் காரை மறைச்சுட்டாரா இல்லனாக்க அவ மனச மாத்தினாராங்கிறது வந்து சுவாமி குத்தருக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் வந்து அராபு, அவனோட காரை பிடிச்சிருக்கா, என்னோட காரை பிடிக்க அடுத்த காரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அங்க மூணாவது காருங்கிறதே கிடையாது, ரெண்டு பேர் காரு தான். இதை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட ஹவுஸ்க்கு வந்துட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா நாலாவது நாள்ல வந்து சேடம் சைன் போட்டுட்டான், எல்லா பேங்கையும் ரீ ஓபன் பண்ணணும் சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டான். குவைத்துல குவைத்துன்ட்டு இதே போயிருத்து, அதுல வந்து டெரிட்டரின்ட்டு ஒரு டெரிட்டரி ஆஃப் ஈராக்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டா. சோ அந்த டெரிட்டரியில வந்து ஈராக் இந்த டெரிட்டரியில வந்து எல்லா பேங்கும் ஓபன் ரீ ஓபன் பண்ணிடுறேன். உடனே எனக்கு வந்து எல்லா ஆபீஸ் சர்க்கிள்லாம் கையெழுத்து போட்டிருக்கேன், எல்லா நோட்டீஸ் போர்டில் தெரியும். அது போக அப்ப வந்து ஏடிஎம் மார்க்கெட் ஷேர் வந்து எங்களுக்கு வந்து 100% அங்க வேற ஒத்துருமே இல்லை. அதுபோக மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து எங்க மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். சோ அப்படி இருக்கும்போது எங்க ஆத்துல என்ன தேடி வந்து பிடிச்சிருவாங்கிறதுல வந்து எனக்கு சந்தேகமே கிடையாது. உடனே ஆத்த விட்டு கிளம்புற சூழ்நிலை வந்துருத்து. அப்போ நான் வந்து பார்த்தேன், சரின்ட்டு என்னோட கசின் ஒருத்தன் பத்மநாபன், அனந்த பத்மநாபன் சொல்லிட்டு அவன் வந்து பக்கத்தில் இன்னொரு இதில் இருந்தான், அது இந்தியன் லொக்காலிட்டி. நான் சொன்னேன் அவன்கிட்ட வந்து நான் உங்க காத்துக்கு வந்துடுறேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போயிரு, நான் என்னோட காரு எல்லாத்தையும் வந்து அப்படியே எங்க காத்துல எல்லாம் அப்படியே இருக்கும், ஆனால் ஆள் மாத்திரம் இருக்க மாட்டேன், ஏன்னா கார் ஷெட்டில் இல்லைன்னே கண்டுபிடிச்சிடுவா. அதுக்கப்புறம் ஆற்றுல கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்த உடனே சுவாமி எனக்கு நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், உயிரோடு இருப்பேன், நான் என்ன ஏது தெரியாது, ஆனா எனக்கு சர்வமும் நீங்கள் தான் சுவாமி, எனக்கு மரணம்ங்கிறது இந்தியால போய் கூட மரணம் அதே நான் நினைச்சே பார்க்க முடியல, கற்பனைக்கு எட்டாவது ஒண்ணுமே எல்லாமே வந்து எப்படி போறதுங்கிறதே தெரியல, ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாள், அது பண்ணி வச்சாள், அப்புறம் எல்லா குழந்தைகள்லாம் சுத்திட்டு ஹாலிடேஸ் எல்லாம் போயிருக்கோம், 1989 யூரோப்பு யூஎஸ் அது இதெல்லாம் போட்டிருக்கேன். சோ இந்த கண்ட்ரி எல்லா கண்ட்ரிஸோட ஸ்டாம்ப்ஸும் இருக்கு, பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, யுஎஸ் எல்லா கண்ட்ரிஸும் என்னோட பாஸ்போர்ட்ல அந்த ஸ்டாம்ப்ஸும் இருக்கு. அப்போ நான் நினைச்சேன் இதெல்லாம் வந்து எனக்கு ஒண்ணுமே உதவலையே சுவாமி, நான் படிச்ச படிப்பு இப்போ உதவலை எனக்கு, என்னெல்லாமோ படிச்சிருக்கேன், அப்புறம் இந்த ஸ்பான்சர் வந்து பெரிய பவர்ஃபுல் ஸ்பான்சர், அதுவும் உதவலை சுவாமி, அப்புறம் மனைவி மக்கள்னு சொல்லிட்டு அவா இந்தியாவில இருக்க, அவளால ஒன்னும் பண்ண முடியாது, உற்றார் உறவினர் அது என்னதுன்ட்டு தெரியாது, அவ வந்து அங்க இருக்கா
0: அவங்களுக்கெல்லாம் இந்த இங்க நடக்கிற விஷயத்தை நீங்க கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுதா?
1: ஃபர்ஸ்ட் டேல வந்து முடிஞ்சது, நான் வந்து முதல்ல கம்யூனிகேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணேனாக்க அந்த ஆகஸ்ட் இன்வைட் பண்ண மறுநாள் நியூஸ் பேப்பர்ல வரதுக்கு முன்னாடி மெட்ராஸுக்கு ட்ரை பண்ணினே கிடைக்கவே இல்லை என்னோட ஒய்ஃபோட. அப்புறம் ஒரு ரிலேஷன் அதுக்கு போன் பண்ணி நீங்க சொல்லுங்க நாளை காலம்பரை வந்து குவைத் இன்வைட் வந்துடும், காலம்பரை ஒரு 5 மணிக்கு போன் பண்ணினேன் இந்த இன்வைஷன் நடந்திருக்கு போது. அதனால வந்து கவலைப்பட சொல்லாதுங்கோ, நான் சேஃபா தான் இருக்கேன், ஆனா 2 மாசம் கழிந்துதான் ஊருக்கு வருவேன், அதனால ஒண்ணுமே கவலைப்பட சொல்லாதுங்க, எங்க ஆத்துல போய் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கம்யூனிகேஷன்லாம் போயிருக்கு, கம்யூனிகேஷன் லைன் எல்லாம் கிடைக்கல. சோ அப்ப உற்றார் உறவினர்னு ஒன்னும் பண்ண முடியாது, இங்க ஸ்பான்சர் பண்ண முடியாது, நான் படிச்ச படிப்பு இது பண்ண முடியாது, அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி ஒன்னும் பண்ண முடியாது, நான் வகிச்ச பொசிஷன் வந்து பெரிய பொசிஷன், பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர் ஒண்ணுமே அதுக்கெல்லாம் ஒன்னும் ஒரு தூசிக்கு கூட வேல்யூவே கிடையாது. இப்ப என்னாச்சு, வாண்டட்ங்கிற லிஸ்ட்ல போயாச்சு, வாண்டட் லிஸ்ட்ல போயாச்சு, என்ன நடக்கும்ங்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு சுவாமி அப்படியே கண்ணில் அழுகையா இருந்தது. இப்ப பார்த்தேன் பட்டு புடவைகள் அது இது நகை, நம்ம நார்மலா எங்களுக்கு நகையெல்லாம் ஆசை ஒரு நாளும் என்னோட ஒய்ஃப் கிடையாது, சுவாமியோட இதில் தான் ஆசை உண்டு. ஆனாலும் ஏதோ ஒரு அக்கேஷன்ல வந்து எதையும் வாங்கி வச்சிருப்பேன் புடவைகள் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் எல்லா இதெல்லாம் இருந்த உடனே எல்லாத்தையும் பார்த்தேன், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் சுவாமி, ஒரே ஒரு இது, இந்த ஆத்துக்கு யாரு அடுத்தாப்புல வரானோ அவன் இதை அனுபவிக்கட்டும், என்னோட நேரம் முடிஞ்சு போயிருத்து, இதை அனுபவிக்க நேரம், என்னோடு வந்து வாழ்க்கை வந்து இன்னொரு விதத்துல போறது, அது எந்த விதம்ங்கிறது தெரியாது சுவாமி, ஆனா நீங்க சதா சர்வகாலமும் இருக்கணும், எனக்கு அதை தவிர ஒன்னும் கிடையாது, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாள், நீங்க தான் குழந்தை குட்டிகள்லாம் காமிச்சாள், அவளை நீங்க பாத்துருங்கோ, எனக்கு இந்த குவைத்ல வந்து இருக்கிற பொறுப்பை நான் வந்து முடிச்சுட்டேன், ஆபீஸ்ல வந்து எல்லாரும் போங்கன்னு ரூபாய் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப நானும் எங்க போறேன் தெரியாம கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பைய எடுத்துட்டேன், ஒரு சின்ன பேக் சுவாமி படத்தை போட்டுட்டேன், வேற ஒரு 2 பேண்ட் 2 டிரெஸ் மாத்திரம் தான், 2 டிரெஸ், அந்த பையில வந்து எனக்கு எங்க போறோம் எவ்வளவு நான் இருப்போம் என்ன நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது, அப்படியே பார்த்துட்டு சாமி படத்தை பார்த்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே என்னோட நாட்டில இருந்து கிளம்பிட்டேன்.
0: சோ நீங்க உங்களுடைய அனைத்து உடைமைகளையும் அங்கேயே விட்டுட்டு நீங்க கிளம்புறீங்க?
1: எடுத்துட்டு வர முடியாது. அதெல்லாம் பாரம்னா எனக்கு, நான் எதுக்கு கொண்டு போனேன்? உயிருக்கே வந்து இப்ப இது இருக்கும்போது வந்து இதெல்லாம் என்னது சொல்லுங்க. உயிரே அடுத்த நிமிஷம் என்ன ஆகுங்கிற தெரியாம இருக்கும்போது இந்த பாரத்தை நான் கொண்டு போக முடியுமா? நகைய நட்டு அது இதெல்லாம் கொண்டு போக முடியாது. ஒண்ணுமே பலிக்கலே தெரிஞ்சு போனப்புறம் பகவானோட கருணை ஒண்ணுதான்.
0: ஒரு இன்டைரக்டாவும் ஒரு லெசன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெசனா அமைஞ்சப்படுது.
1: ரொம்ப பெரிய சாதாரண லெசனே இல்ல.
0: நாளைக்கு நம்ம வந்து ஒரு கிங் மாதிரி இருப்போம், அடுத்த நாளைக்கு வந்து பிச்சைக்கார மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கறதுக்கு.
1: சந்தேகமே கிடையாது.
0: வார் டைட்ல வந்து இதை நீங்க ஃபீல் பண்ணுங்க.
1: பெரிய லெசன் எனக்கு அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம ஆயிருத்த.
0: சோ நீங்க இப்ப வந்து அங்கிருந்து கிளம்புறீங்க, எப்படி நீங்க வந்து அங்கிருந்து தப்பித்து இந்தியாவிற்கு வந்த இந்த விஷயத்தை பத்தி உண்மையிலேயே கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது. இத ஒரு சஸ்பென்ஸாவே வச்சுட்டு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வாரம் விளையாடலாம். சாயிரம். நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. பொழுது புலர்ந்தது. மரபுப்படி 9 இன்னிசை கருவிகள் இசையுடன் பாடிய ஒலி வானளாவியது. பாட்டு கீதம் இவைகளின் மூலமாக அந்நாளின் திவ்யத்துவம் விளம்பரப்படுத்தப்பட்டது. ஜனக மகாராஜர் புரோஹிதர் குழுவும் தெய்வீக தனுசை முறையுடன் பூஜிக்க வேண்டிய பொருட்களை தாங்கி வந்த தன் ஏவலாட்களும் புடைசூழ அக்களத்தினுள் புகுந்தார். அதற்கு முன்னதாகவே அக்களம் முழுவதிலும் அரசர்கள், அரசகுமாரர்கள், மந்திரிகள், அரச சபையோர்கள், முனிவர்கள், கல்விமான்கள் ஆகியோர் குழுமியிருந்தனர். ஜனகர் உட்புகுந்தவுடன் கூடியிருந்தவர் அனைவரும் ராஜ்ய அதிபதியை கௌரவிக்க எழுந்து நின்றனர். வேதம் வல்லார்கள் தெய்வங்களின் அருள் சுரக்க வேண்டி மந்திரங்களை வாய்விட்டு உறக்க ஓதினர். அவர்களுடைய ஒன்றுபட்டு இணைந்த குரல் வானுலகிற் கேட்டியது. சிலர் வேதங்களினின்று சில பகுதிகளை உரத்து சொல்லினர். எல்லோரும் நிறைவான சந்தோஷத்தினால் பரவசமாகி கண்ணிமைக்காமல் ஆச்சரியத்துடன் பார்த்து நின்றனர். தெய்வ தனுசின் மனம் நிறைவுற வேத பாராயணங்கள் செய்ய ஜனகர் பக்தியுடன் தனுசு வைத்திருந்த ஊர்தியை சுற்றி வலம் வந்து மலர்களால் வழிபாடு செய்தார். தெய்வீக தனுசின் முன் வணங்கி கீழே விழுந்து நமஸ்கரித்து புகழ்பெற்ற பேரவையை நோக்கி, முனிவர்கள் யாவர்க்கும் அடிபணிந்த வணக்கங்கள். இந்த அவைக்கு வந்திருக்கும் யாவர்க்கும் என் நன்றிகள். பல வருடங்களாக என் மூதாதையர்களும் இன்னும் அநேக அரசர்களும் இந்த தெய்வீக தனுசை பூஜை செய்து வந்தனர் என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். மேலும் இதுவும் முன்னதாகவே அனைவருக்கும் தெரிந்த விஷயம், தெய்வமானாலும் அசுரனானாலும் யக்ஷரானாலும் ராட்சசரானாலும் கருடரானாலும் கந்தர்வரானாலும் கிண்ணரானாலும் மகாரதரானாலும் சரி, ஒருவராவது இத்தனுசை தூக்கி கையிலேந்தி நாணேற்றியவர் அல்லர். அவ்வாறு எத்தனித்தவர் யாவரும் நாணி திரும்பினர். அவ்வாறுற்றும் இந்நாளில் இப்புனிதமான களத்திற்கு இத்தனுசை கொண்டுவர தீர்மானித்தேன். கூடியிருக்கும் உங்களில் யாரேனும் ஒருவர் இத்தனுசை கையில் எடுத்து, அல்லது எடுத்த பிறகு நாணேற்றி, அல்லது நாணேற்றிய பிறகு அம்பு தொடுத்து, அல்லது தங்கள் கைகளில் இத்தனுசின் பாரத்தை தாங்கவாவது செய்ய என்றால் முன்வரலாம். இச்சந்தர்ப்பத்தை மேற்கொள்ளலாம். இத்தனுசு இப்பொழுது உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது என்று விளம்பினார். இவ்வாறு சில வார்த்தைகள் பேசி சபைக்கு கைகூப்பி வணக்கம் செலுத்தி தம் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அத்தருணத்தில் விஸ்வாமித்திரர் ராமரை புன்முறுவலுடன் நோக்கினார். ராமர் துரிதமாக அந்த ஊர்தியினிடம் சென்று அதன் இரும்பு மூடியை இடக்கரத்தால் மேலெடுத்தார். சிறிதும் கவலையுறாமல், சிரமமில்லாமல் வலக்கரத்தால் தனுசை பெட்டியினின்றும் வெளியில் எடுத்தார். தனுசை நிமிர்த்தி சுற்றிலும் பார்த்து ஒவ்வொருவர் முகத்திலும் ஆச்சரியம் ததும்பச் செய்தார். அவ்வாச்சரியத்தை கண்ணுற்ற ஆயிரக்கணக்கான நகர மாந்தர், அரசர்கள், அரசகுமாரர்கள், முனிவர்கள், பெரியோர்கள் ஆகிய அனைவரும் எழுப்பிய பெரியதோர் ஆரவாரம் வானளாவியது. வானும் அம்மகிழ்ச்சியை எதிரொலித்தது. விரைந்து ராமர் அத்தனுசை நாணேற்றினார். மகிழ்ச்சியுடன் சுலபமாகவே ஓர் அம்பை தொடுத்தார். தம் காதுவரை நாணை பின்னிழுத்தார். அம்பை விடுவிக்க அத்தருணத்தில் தனுசு அஞ்சத்தக்க முழக்கத்துடன் முறிந்தது. சூழ்ந்திருந்த ஒவ்வொருவரும் கேட்டிராத எதிர்பாராத அவ்வீடியோ செய்யினால் அச்சமும் குழப்பமும் முற்று பிரமித்து நின்றனர். சிலர் மயக்கமுற்றனர், சிலர் பீதியினால் அலறினர், சிலர் கலக்கமுற்று ஓடினர். முனிவர்கள் கடவுளை பிரார்த்தித்தனர். பலபட பன்னியன், ராமலக்ஷ்மணர்கள், விஸ்வாமித்திரர், ஜனகர் இவர்களைத் தவிர கூடியிருந்த யாவரும் சொல்லுதற்கரிய தாங்குணாத பீதியில் ஆழ்ந்தனர். இதன் மத்தியில் ஜனகர் ஆசனத்திலிருந்து எழுந்து விஸ்வாமித்திரரின் கால்களில் விழுந்து பணிந்து, முனிவரே, இப்புவியில் ராமரை விட அதிக பலம் வாய்ந்தவர் ஒருவரும் இல்லை. அவ்வலிமை இப்புவியினின்றும் தோன்றியதில்லை. அது தெய்வீகமே என்ற எண்ணம் எனக்கு உன்னதமான ஆனந்தத்தை அளிக்கிறது. என் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். அதன்படி இத்தனுசை ஏந்தி வளைத்த இவர்க்கு என் மகள் சீதையை மணமுடிப்பேன் என்று உரைத்தார். விஸ்வாமித்திரர் அதற்கு, ஜனகா, இச்செய்தியை சக்கரவர்த்தி தசரதருக்கு தெரிவித்து இம்மங்களமான நிகழ்ச்சியை அவர் வந்தவுடன் நிகழ்த்துவதே நல்லது. இதுவே என் விருப்பம். இதை நிறைவேற்ற உடனே செயல்புரி. தசரதனின் ஒப்புதலை பெறாமல் ராமர் இத்திருமணத்திற்கு சம்மதியார். அவர் தந்தையை பணிந்து நடக்கும் கடமையில் ஆழ்ந்த கருத்துள்ளவர் என்றுரைத்தார். அதனால் ஜனகர் சில மந்திரிகளுடன் பிராமணர்களையும் அரச சபைக்கு வரும்படி அழைத்தார். மறுநாள் சூரியோதயத்தில் அவர்கள் அயோத்திக்கு பிரயாணம் செய்ய ஏற்பாடுகள் செய்தார். அவர்கள் விரைந்து செல்லும் குதிரைகள் பூட்டிய ரதங்களில் அமர்ந்து மூன்று நாட்கள் இரவும் பகலும் பயணம் செய்து நான்காவது நாள் காலையில் அயோத்தியை அடைந்தனர். தங்கள் பேரரசரிடமிருந்து தாங்கள் கொண்டு வந்த செய்தியை தாமதமின்றி சொல்ல மாட்சிமை தாங்கிய அரண்மனையின் நேரெதிரே ரதங்களை நிறுத்தினர். தசரதர் மித்திலை அடைதல். அங்கு நின்ற காவலாளிகள் அவர்கள் பெயர்களையும் அவர்கள் அங்கு வரவேண்டிய காரணத்தையும் கேட்டனர். மந்திரிகள் தாங்கள் அரசரை பார்க்க வேண்டும் என்றும் அச்செய்தியை மகாராஜாவிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டினர். அவர்களும் தசரதருக்கு உடனே அவ்விஷயத்தை சொல்ல உடனடியாகவே யாவரும் அரண்மனைக்குள்ளே அரசரின் சமூகத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். பிராமணர்களும் மிதிலையின் மந்திரிகளும் காணும்பொழுது வயது முதிர்ந்திருந்த தசரதர் சிம்மாசனத்தில் உன்னதமான புனிதத்தன்மை பெற்ற புருஷனாகவே காட்சியளித்தார். பொலிவுற்ற போற்றத்தக்க முகத்துடன் விளங்கிய தசரதரின் முன்பாக நிறைவுடன் அவர்கள் யாவரும் யாதொரு தயக்கமும் இன்றி யோசனையுமின்றி கால்களில் விழுந்து பணிந்தனர். பிறகு எழுந்து நின்று, மகாராஜா, மிதிலையின் பேரரசரான ஜனகரின் தூதர்கள் நாங்கள். எங்கள் அரசர் உங்கள் நலனையும் உங்கள் அரசாங்கத்தின் நலனையும் விசாரித்தறிய எங்களை பணித்துள்ளார். விஸ்வாமித்திர முனிவரின் ஆமோதனத்தையும் எங்கள் குருவாகிய மாபெரும் சதானந்தரின் சம்மதத்தையும் பெற்று உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல எங்களை அனுப்பியுள்ளார் என்றனர். தசரதருடைய முகம் புன்னகை பூத்தது. அவருடைய உறுதி திடமுற்றது. மிதிலையினின்று வந்துள்ள குழுவின் பணிவையும் தன்னடக்கத்தையும் கண்டு ஆச்சரியமுற்றார். அவர், ஓ பிராமணோத்தமர்களே, ஓ அரசவையின் மந்திரிகளே, அயோத்தியின் அரச பரிபாலனத்தில் குறையொன்றும் இல்லை. அக்னிஹோத்திரம் போன்ற சடங்குகளுக்கு யாதொரு இடையூறும் இல்லை. பிரஜைகளின் சந்தோஷத்தில் யாதொரு குறைவும் இல்லை. அவர்களுடைய ஒழுக்கத்துறையிலும் ஆன்மீக முன்னேற்றத்திலும் தடங்கள் ஒன்றும் இல்லை. பிரஜைகள் யாவரும் முன்னேற்றமடைந்து உன்னதமான குறிக்கோளை நோக்கி மேம்பாடு அடைந்து வருகின்றனர். இதை பற்றி சொல்ல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மிதிலையின் பேரரசர் ஜனகரின் தேக சௌகரியத்தை பற்றியும் க்ஷேமத்தை பற்றியும் அவருடைய பிரஜைகளினுடைய யோகக்ஷேமத்தை பற்றியும் அவருடைய நாட்டில் வேதங்களில் சொல்லியபடி இடையறாமல் சமய சடங்குகள் நடைபெறுகின்றனவா என்ற விஷயத்தை பற்றியும் அறிய விரும்புகிறேன். நீங்கள் கொண்டு வந்துள்ள செய்தியை யாதொரு குறைவுமின்றி என்னிடம் தெரிவிக்கலாம். நான் அதை கேட்க ஆவலாயிருக்கிறேன் என்றார். தசரதர் அவ்வளவு மெதுவாகவும் இனிமையாகவும் உத்தரவளித்ததும் ஆரம்பிக்குமாறு பிராமணர்களுக்கு மந்திரிகள் சைகை செய்தனர். பிராமணர்களின் தலைவர் தன் இருப்பிடத்தினின்று எழுந்து செய்தியை சொன்னார். பேரரசே, மகாபிரபு, எங்கள் ஜனக மகாராஜர் தம் மகள் சீதாதேவியை வலிமையும் பராக்கிரமமும் தாங்கியவருக்கே மணமுடிப்பதென்று உறுதி பூண்டவர். சந்தேகமில்லாமல் இவ்விஷயம் உமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இளவரசர்கள் பலரும் அங்கு சென்று தங்கள் வலுவின்மை வெளிப்பட வெட்கித் திரும்பியதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தெய்வ விருப்பத்தினால் தங்களுடைய இரண்டு புதல்வர்கள் ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திர முனிவருடன் எங்கள் பேரரசர் நடத்தும் யஜ்ஞத்தைக் காண ஆவலுடன் சென்றனர். நிகரற்ற தன் பராக்கிரமத்தினால் தங்கள் மூத்த மகன் ராமர் முயற்சி செய்து வெற்றியடைந்து சீதாதேவியை பெற்றார். மகாராஜா, நாங்கள் என்னவென்று சொல்வது, எவ்வாறு வர்ணிப்பது? கூடியிருந்த பெருமை பெற்ற முனிவர்கள், பேரரசர்கள், அரசர்கள், அரசகுமாரர்கள் ஆகியோரின் கண்முன்னாலேயே வீரத்தின் எல்லை கண்ட ராமர் சிவதனுசின் மத்தியில் கைவைத்து அதை தூக்கி நேர்முகமாக நிறுத்தி நாணேற்றினார். அதற்கும் மேலாக அசாதாரணமான கனமுள்ள அந்த வில்லை விளையாட்டாகவே இரண்டு துண்டுகளாக ஒடிக்கவும் செய்தார். சீதாதேவியை பராக்கிரமசாலிக்கே கொடுக்க வேண்டியிருப்பதால் அங்கு கூடியிருந்த முனிவர்களும் மகாராஜரும் ராமருக்கே மணமுடிப்பதென தீர்மானம் செய்தனர். தங்களை வேண்டி, தங்கள் அனுமதி பெற்று, தங்களையும் தங்கள் ஆசிரியர்கள், மதகுருக்கள், மந்திரிகள், சபையோர்கள், உற்றார் உறவினர்கள், பணியாட்கள் மற்றும் தங்களை பின்பற்றுவோர் ஆகிய அனைவரையும் மிதிலைக்கு அழைக்கவும் எங்களை அனுப்பியுள்ளனர். தங்கள் தரிசனத்தை பெற்ற பின் தம் மகளின் திருமணத்தை முடிக்க எங்கள் மகாராஜா ஆசை கொண்டுள்ளார். இதை திட்டமாக தங்களிடம் அறிவிக்க எங்களை தங்கள் சன்னிதானத்திற்கு அனுப்பியுள்ளார் என்றார். கைகூப்பிய வண்ணம் பணிவுடன் தசரதரின் பதிலை எதிர்பார்த்து மதகுருக்களும் மந்திரிகளும் காத்து நின்றனர். ஆனால் தசரதர் தம் மனத்தில் அவைகளை சிரத்தையுடன் சிந்தித்து பதிலுக்கு தாம் ஒரு வார்த்தையும் பேசாமல் முனிவர்களான வசிஷ்டர், வாமதேவர் மற்றும் உள்ள யாவரையும் கலந்து ஆலோசிப்பதற்காக அழைத்தார். மேலும் அரச சபையில் முக்கியமாக முன்னணியிலிருந்த பிராமணர்களையும் வரச் செய்தார். அவர்கள் யாவரும் வந்தபின் மிதிலை நின்று வந்திருந்த அக்குழுவை நோக்கி அவர்கள் கொண்டு வந்திருந்த செய்தியை திரும்பச் சொல்லும்படி கூறினார். செய்தி முழுமையையும் நன்றாக அவர்கள் கேட்டபின் அதை பற்றி சொல்ல வேண்டியதை சொல்லும்படி கேட்டார். ஆனால் முதலில் தசரதர் வசிஷ்ட முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கி அவருடைய ஒப்புதலை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். குதூகலத்துடன் வசிஷ்டர், வாமதேவர் மற்றும் உள்ள யாவரும் மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம் என்று ஆரவாரித்தனர். அவர்கள் இதை பற்றி மேலும் ஏன் சிந்தனை செய்ய வேண்டும்? மிதிலை செல்லுவதற்கான பயண ஆயத்தங்களை செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் உடனே செய்யலாமே என்றனர். மந்திரிகள் அவர்கள் யாவரும் வந்தபின் மிதிலை நின்று வந்திருந்த அக்குழுவை நோக்கி அவர்கள் கொண்டு வந்திருந்த செய்தியை திரும்பச் சொல்லும்படி கூறினார். செய்தி முழுமையையும் நன்றாக அவர்கள் கேட்டபின் அதை பற்றி

செல்லுவதற்கான பயண ஆயத்தங்களை செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் உடனே செய்யலாமே என்றனர். மந்திரிகள் சந்தோஷத்தினால் குதித்தனர். கணநேரத்தில் ராமரின் திருக்கல்யாண செய்தி நகரம் முழுவதிலும் அரண்மனையிலுள்ள ராணிகளின் அந்தப்புறங்களிலும் பரவியது. தங்கள் குதூகலத்தில் மக்கள் அனைவரும் ஜெய் ஜெய் என்று குரல் எழுப்பினர். பிரயாணத்திற்கு ஊழியர்களும் வேலையாட்களும் துரிதமாகவே ஏற்பாடுகள் செய்தனர். நகைகளும் மணிப்பின்னலான பட்டுத் துணிகளும் மற்ற வெகுமதிகளும் பலவித ரகங்களில் அதிக அளவில் அடர்த்தியாகவே அடுக்கப்பட்டன. எண்ணிக்கை கடங்காத தேர்களில் அவைகள் ஏற்றப்பட்டன. சக்கரவர்த்தி, அவர்தம் மெய்க்காவலர்கள், அரச போதகராகிய வசிஷ்டர், முக்கியமான மதகுருக்கள் மற்றும் பிராமணர்கள், பண்டிதர்கள் ஆகியோர் தேர்களில் ஏறி தங்கள் ஆசனங்களில் அமர்ந்தனர். திருமணத்திற்காக அயோத்தியா நகரமே திரண்டு மிதிலைக்கு செல்வது போல காட்சியளித்தது. போக வேண்டும் என்ற ஆவல் கொண்ட யாவர்க்கும் தசரதர் தகுந்த ஏற்பாடுகளை செய்தார். ஒருவராவது பின்னே விட்டுச் செல்லப்படவில்லை. குதிரைகளும் தேர்களில் ஏறியிருந்தவர்களின் உச்சநிலையடைந்த மனக்களிப்பை உணர்ந்து கொண்டவை போல வேகத்தை குறைக்காமலும் களைப்பு குறியொன்றும் காட்டாமலும் விரைந்து ஓடின. இரண்டு நாட்கள் பகலும் இரவும் வழிகொண்டு மூன்றாவது நாள் இரவு மிதிலை அடைந்தன. ஜனக மகாராஜர் பேரரசரான தசரதரை நகரின் நுழைவாயிலேயே வரவேற்றார். அவரவர் ஸ்தானங்களுக்கும் அந்தஸ்துகளுக்கும் ஏற்றவாறு மந்திரிகளையும் முனிவர்களையும் மதகுருக்களையும் அவர் வரவேற்றார். அன்றிரவு விடுதிகளில் தங்கி இளைப்பாறவும் ஏற்பாடுகள் செய்தார். பொழுது விடிந்தவுடன் ரித்விக்குகள் எனப்படும் பழமையான சடங்குகளில் மிக்க தேர்ச்சியுற்ற புரோகிதர்களுக்கும் ராணிகளுக்கும் உறவினர்களுக்கும் தசரதர் சொல்லி அனுப்பி வேண்டிய பொழுது தயாராக இருக்கும்படி எச்சரித்தார். இதனிடையில் ஜனகர் தசரதர் இருந்த மாளிகையை வந்தடைந்து அவரை யாகம் நிறைவேறிய பிரத்யேகமான களத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அதிகாரத்திற்கும் அந்தஸ்திற்கும் தக்கபடி பேரரசருக்கும் போதகர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் ஆசனங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொருவரும் தங்கள் இருப்பிடங்களில் அமர்ந்த பின் ஜனகர் தசரதரை பின்வருமாறு வரவேற்றார். மாமுனிவர்களுடனும் முக்கியத்துவம் பெற்று முன்னணியில் நிற்கும் பிராமணர்களுடனும் உறவினர்களுடனும் படைகளுடனும் மிதிலைக்கு வந்த தங்கள் வருகை நாங்கள் யாவரும் செய்த பெரிய பாக்கியமாகும். இது முந்தைய பிறவிகளில் நாங்கள் செய்த நன்மைகளின் பலனை குறிக்கின்றது. தங்கள் திருமகனின் பராக்கிரம செயலும் வெற்றியும் தங்கள் மனத்தில் நிறைந்து நிற்கின்றனவென்பதை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டுமா? நான் இப்பொழுது மாபெரும் ராஜ பரம்பரை உடையதாய் அம்மரபில் இடம்பெற்ற கொழுந்துக்களின் எல்லையில்லா வீரச் செயல்களால் மிளிர்கின்ற ரகுவம்சத்துடன் உறவு கொள்ளப் போகிறேன். இந்த உறவினால் முன்பை விட என் வம்சம் புனிதத்துவம் பெறவிருக்கின்றது. என் மூதாதையர்கள் என்மேல் வாரி வழங்கிய ஆசிகளின் பலனே இதுவென்று நான் நம்புகிறேன். மகாராஜா, இன்று காலை நாங்கள் இயற்றி வந்த யாகம் முடிவுறப் போகின்றது. யாகம் முடிந்த பின் சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் செய்விப்பதென எண்ணம் கொண்டுள்ளேன். தங்கள் சம்மதத்தை எனக்கு அருள வேண்டுமென்று நான் பிரார்த்திக்கிறேன். தசரதர் அடக்க முடியாத ஆனந்தத்தினால் மெய்சிலிர்த்தார். அவர் முகம் பெருஞ்சிரிப்பால் பொலிவுற்றது. அவர், அரசரே, தாங்கள் கொடையாளி. பெரியவர்கள் தானத்தை கொடையாளியின் பெருவிருப்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஏற்ப பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆதலால் தாங்கள் எதை கொடுத்தாலும், விருப்புடன் எப்பொழுது கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன் என்றார். தசரதர் அவ்வளவு விவேகமாகவும் சூக்ஷ்ம புத்தியுடனும் அன்பு மிகுதியால் மனமுருகப் பேசக் கேட்டு ஜனகர் பேரானந்த பெருக்கினால் பொங்கினார். இதற்குள் ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்ர முனிவருடன் அக்களத்தினுள் நுழைந்து தங்கள் தந்தையையும் போதகர்களாகிய வசிஷ்டர் வாமதேவரையும் மற்றும் பலரையும் அவர்தம் பாதங்களில் விழுந்து வணங்கினர். வெகுகாலம் பிரிந்திருந்த தம் பிள்ளைகளைக் கண்டதும் தசரதரின் கண்கள் மகிழ்ச்சியினால் ஒளிவீசின. அவர்களை தம்மிடம் அழைத்து தம் கைகளை அவர்கள் இருவரின் தோள்களின் மீதும் வைத்தார். அவர்களை தம் மார்போடு இறுக அணைத்தார். தந்தையின் மகிழ்ச்சியையும் சில காலம் பிரிந்திருந்ததனால் அவர் பாசமுடன் கொஞ்சியதையும் கண்ட பிராமணர்களும் மந்திரிகளும் அன்பின் பெருக்கை மெச்சி தங்களையே மறந்திருந்தனர். வியப்பினால் தங்கள் உணர்விழந்தனர். தசரதர் தம் மைந்தர்களுடன் நெருங்கி உரையாடினார். அசுரப்படைகள் அழித்திடாமல் காப்பாற்றிய யஜ்ஞத்தை பற்றி அழகாக எளிய நடையில் அவர்கள் விஸ்தரிக்க தாம் உற்று கேட்டார். விஸ்வாமித்ரருடைய ஆசிரமத்தினின்று மிதிலை நகருக்கு வந்த பிரயாணத்தின் நிகழ்ச்சிகளை அவர்கள் சொல்ல கேட்டார். அக்கதைகளை வசிஷ்டர், வாமதேவர் மற்றுமுள்ள முனிவர்கள், பரதர், சத்ருக்னர், சுமந்திரர், ஏனைய மந்திரிகள், அரச சபையோர்கள், பிரபுக்கள் யாவரும் கேட்டனர். அக்கதைகளின் அடிப்படையான மர்மத்தையும் வியப்பையும் நினைத்து அவர்கள் யாவரும் அன்றிரவை கழித்தனர்.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.